யஃப் பிரயாதி சமத்பாவம், சாரி யஃப் பிரயாதி த்யஜந்தேஹம் சயாதி பரமாங்கதிம். பூர்வோக்தரூபேண பிரதிபத்தி உபாய பூதஸ்ய ஓங்காரஸ்ய காலாந்தர முக்தி பலம் உபாசனம் யோகதாரணா சகிதம் வக்தவ்யம் பிரசக்தானு பிரசக்தம் ச யத கிஞ்சித் இத்யேவம் அர்த்தஹ உத்தரோ க்ரந்தஹ ஆரப்யதே. பரயாம் என்று வாக்தானம் செய்த சேஷம் அதினே ஓங்காரம் என்று பரிச்சயப்படுத்தி தரான் போவான். அக்காரியம் இவட பிரதிபாதிக்கணும். சர்வத்வாராணி சம்யம்ய, எல்லா துவாரங்களையும் சம்யமிப்பிச்சிட்டு. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவம்பசி என்ன ரெண்டாம் அத்தியாயத்தில் சூண்டி காணிச்சிட்டு. இந்திரியங்கள் புறப்பட்டு போயால் மனஹா அனுவிதீயதே, மனஸ் அதினை அனுகமிக்கணும். ஏதுபோல காற்று தோணியே அடிச்செடுத்து கொண்டு போகிறது போல, அதுகொண்டு இந்திரியங்களே சம்யமிப்பிக்கேண்டதுண்டு. சர்வ துவாராணி சம்யம்ய, எல்லா துவாரங்களே, துவாரங்கள் என்னதுண்டு இந்திரியங்கள் என்னான உத்தேசிக்கிறது, இந்திரியங்களே சம்யமிப்பிச்சிட்டு. இதனையான ஏகாதசி என்று പറയാ. ஏகாதசி என்று പറഞ്ഞா என்ன அர்த்தம்? பத்து இந்திரியங்களே மனசு உள்பட சம்யமிப்பி.

பலகுரிதருமிதாதி சரசு ஆரிங்கு பிரணயிகளுட சரிதம் ஓரங்கி மனசினுலகரிமயம் சர்வாங்கம் மதரசலய சுகதம் ஆனந்தம் ஆத்ம நிர்வதி அடஞ்சிடுன்னொரதி தன்யமாய நிமிஷங்களே வரிக ஹம்சதூலிக.